என்னதா துணாக்கிறதுக்குதா கேட்டு தேத்திட்ட கேட்டு கேளு கேளு கேளு தாதா தாதா தா கேளு தக தக தக கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு கேளு